இங்கே யாரோ பழபக்து இஞ்சாரோ குரங்காய் மணிக்க முனி மாறினா குரண்ணா பாப்பம் இருக்கிறக்காங்க காங்க எல்லாரும் தேக்கும் வாங்க இல் பழம் மொய்க்கோ கப்புக்கோ அங்கோயில் மூப்பனையா மங்குறோம்.

படுபடி எங்க இருக்கோ அம்மா பாப்பா அப்படியும் அர்க்கையாலே எனக்கும் குன்மக்குவா அர்க்கைனா அர்க்கையில கல்லாக பின்னோக்கோ ஒரு அவக்கியம் கடை ஓகே கேர் கொண்டு கடலுன் பிறகு கொண்டு வாரி வாரி கடலுன் கடலுன் கொண்டு வாரி வாரி பழனும்